ஹதியா ஃபிஷிங். ஹதியா ஃபிஷிங் அம்மி ஹப்தா மிகனஸ்தனி ரோக்கியோ ராணி கி பிரேம் கஹானி கே தும் கியா மிலே ஷ்ரேயாஸ் வர்ஷன். லவேக அடுகு வெரியக்கி ஷ்ரேயா கோஷால். லிரிக்ஸ் அமிதா பத்யாச்சாரிய. மியூசிக் பிரீதம். லவ திவேபா தர்ஜமா குரி அர்கன் ஷஹதா மஹமூத். தர்ஜமா கியா திஃபனி மரியம் தசன் மஹீத்.

அதி எவரெங்க மூணு தங் அழிவுகிந்திய மீஹும் தன்னாச்சு ஃபஹ எவரும் வனி அல்லாஹுக ரஹ்மத்துகே எவரெங்க ஏ ரஹ்மத்துகா அபத திமிதி பேஹுட்டே.

0: பப்பா, துருவே பல்லவ
1: கேனவி தெல்ஃபளா
0: அழுக்கன் வேணும் பப்பா யமி கியாதே
1: எந்த ஓகே அவ கியாதே பப்பா மீசின் அவ கியா
0: தும் ஃபதுகே இஸ்தியோ மாலு குருமு அங்கக கேன்சர் ஜெஹ ஹிதுகே பாலித ஜெஹ ஸ்ட்ரோக் ஜெஹ ஃபுப்பா மேக கேன்சர் ஜெஹ ನೇವಾಲಾ ನಿಜಾಮುಗೆ ಬಲಿತ ಜೆಹೆ ಗೊಹರುಗೆ ಕೆನ್ಸರ್ ಜೆಹೆ ಟೈಪ್ ಟೂ ಡಯಾಬಿಟೀಸ್ ಜೆಹೆ
1: ಕೀಬೆ ಬಪ್ಪೇತ್ ಕಿಯಾದಿನಿ
0: ಕೊಕ್ಕಯ ನುಫೆನ್ನ ಗೊತ ಸಿರ್ರುಂ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋಕಂ ಇಂಗೆ ಕೊಕ್ಕಯ ವಸ್ವಿಸ್ ದುವ ಕೊಕ್ಕೊ ವರದ್ ದೆರವೆ ಬಪ್ಪ ಸಿಗರೆಟ್ ಬೋತಿ
1: ದರಫಡಾ ಬಪ್ಪದಿಂದ ವಾಕಸ್ ದುಂ ಫತ ಇಸ್ತಮಾಲ ನಕೊರ್ನ Promise, inge?
0: Koko, varang mo fa, chen.

0: அத்தனை ருபியா ஏதோல்ல கொம்பு தெமாக்கும் உரிதுவின் ஏடிவியின் ஹோதம்
1: மீ ஃபாத்மத் சூனா.